சதுர்தானி தானி தொண்டானி தழல் தொந்திரனா, சதுர்தானி தானி தொண்டானி தழல் தொந்திரனா, சதுர்தானி தானி தொண்டானி தழல் தொந்திரனா, தொந்திரனா தொண்டா, சதுர்தானி தானி தொண்டானி தழல் தொந்திரனா, தானி தானி தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா, சத்ருதானி தானி தொம் தானி தாளல் தொம் தர்ணா, சத்ருதானி தானி தொம் தானி தாளல் தொம் தர்ணா, தக தக தக தக தலிகட தலிகட தக தலிகட தக தராம், கிட்டா கிட்டா தக தக தலிகட தக தம கிட்டா தக தக தலிகட தா, கிர்ணா கிர்ணா கிர்ணா, தத்ர தானி தானி தும் தானி தலல் தும் கிர்ணா, தானி தானி தும் தானி தலல் தும் கிர்ணா, வா வா, தத்ர தானி தானி தும் தானி தலல் தும் கிர்ணா, சங்கீத் புஜங் பிரயாத் சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜி மகா காஜ காஜே, தாகிரதங் தீரம் தொக்கங் கலாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா.